0: பண்ணக்கூடியவர்.
1: This one, you're responding. Rehab supplies. 2047. C2-12.